ஆறு காவனு துதனு பண்டது படநரு கீசரு ஜொக ஜொக வேதான் நாளே காவனு துதனு மோகனியா மனமோகன சுர்க்கமாச்சு பயாலே காவனு துதனு ரத்தன உபாய தேரே அர்த்தர் தீர்த்த நாளே

மாலும் இல்லையா. காணேகிட அணுக்கேத்தோடு ஹாரு சுபாத்னி சக்கச்சாரலுவையா சேவ் ஸ்ரீ சவ் கௌசரி நாயக ஜாதி கனேக் சுவேக் துவையா தானவ தேவ பினேந்திர சாச்சரி பூத்த பவேக்க பவான் ஜபேங்கே ஜீவிஜிதே ஜலமே தலமே பலஹி பலமே சவ தாவத பேங்கே உன் பரதாபன் பார் ஜன பாபன கே பவ பூஞ்ச கபேங்கே சாசமு பிரசான